ஒரு நிசாமத்தை பீசன் கட்டல் போட்டு குல் மொஹம்மத் கபோல் வாசி பீசன் மீர் மொஹம்மத் கபோல் கே ஹத்தியார் பந்தன் ஏற்கமால் பனாயத்தில் உட்கை நிசாமத் கணத்தை ஹத்தியார் பந்த் பீசன் கே கட்டல் கரே ஃபராத் தி வியா மக்தூல் ஜே பாவ் ஜபால் பிரதாப் ஜோ ஆய் தப் பாவ் ஜே ஒரு நிசாமத்தை கட்டல் கியோ ஹே